அந்த நீடியவே மைனாமத்திராணிஞ்சாய் மைனாமத்திராணியவே ஹர்தி குண்டின் பாபிஜாய் இடல சமராஜாயவே ஜமாலோகிலாவே ஜமாலோகோய சதாயவே அப்போலோ கரே அப்போலோ கரே ரயத் பிரஜாபதி

0: நெய்யின் மேய்மா கவிதாம் இன் புந்தேல் வெனிங்மேன். நெய்யின் மேய்மா. துனியா செலாயா நெய் சிலாக்கி, துனியா மெனாயா நெய் சிலாக்கி. துனியா மெனாயா நெய் சிலாக்கி, துனியா செலாயா நெய் சிலாக்கி. எங்கட்டோ ஜிமிஸ்தி நெய்த்தோ செல்லமோ, எங்கட்டோ ஜிமிஸ் நெய்த்தி வண்ணமோ. எங்கட்டோ ஜிமிஸ் நெய்த்தி செல்லமோ, எங்கட்டோ ஜிமிஸ் நெய்த்தி வண்ணமோ. நெய்யின் செங்காட்டோ யுகெஞ்ஞோ, நெய்யின் செங்காட்டோ ராஜெஞ்ஞோ. நெய்யின் செங்காட்டோ யுகெஞ்ஞோ, நெய்யின் செங்காட்டோ ராஜெஞ்ஞோ. தேல்தி மேரான் எனும் நெய்யோட் என்மோ, மேந்தி மேரான் எனோட் நெய். தேல்தி மேரான் உக் நெய் என்மோ, மேந்தி மேரான் உக் எனோட் நெய். ராபே தாப்பரான் எனோட் நெய், குச்சி தாப்பரான் எனோட் நெய். ராபே தாப்பரான் எனோட் நெய், குச்சி தாப்பரான் எனோட் நெய். ரேல்காடி செலாய்த்தான் எனோட் நெய், ஜா செலாய்த்தான் எனோட் நெய். ரேல்காடி செலாய்த்தான் உக் நெய், ஜா செலாய்த்தான் எனோட் நெய். மட்டேல் செலாய்த்தான் எனோட் நெய், மசின் செலாய்த்தான் எனோட் நெய். மட்டேல் செலாய்த்தான் எனோட் நெய், மசின் செலாய்த்தான் எனோட் நெய். நெய் சிலாக்கி துனியா செலாயா, நெய் சிலாக்கி தேச செலாயா. நெய் சிலாக்கி துனியா செலாயா, நெய் சிலாக்கி தேச செலாயா. நெய் சீரான் பொர்ரல் தப்பார், நெய் சீரான் டுண்டெல் தப்பார். நெய் சீரான் பொர்ரல் தப்பார், நெய் சீரான் டுண்டெல் தப்பார். எப்பே நெய் சீரான் பொர்ரல் போலோ, எப்பே நெய் சீரான் மெர்குல் போலோ. எப்பே நெய் சீரான் பொர்ரல் போலோ, எப்பே நெய் சீரான் மெர்குல் போலோ. ஈ துன்யா பொதலோத்தோ ஈ மாட்டி பொதலோமோ, ஈ துன்யா பொதலோமோத்தோ ஈ மாட்டி பொதலோமோத்தோ. முன்னித்லா காட் வாஞ்சி வேறாயா, முன்னித்லா காட் பசல் ஏறாயா. முன்னித்லா காட் வாஞ்சி வேறாயா, முன்னித்லா காட் பசல் ஏறாயா. குபே கிஸ்மிஸ்தி நெய் மீறோமோ, குபே கிஸ்மிஸ்தி நெய் தோந்தோமோ. குபே கிஸ்மிஸ்தி நெய் மீறோமோ, குபே கிஸ்மிஸ்தி நெய் தோந்தோமோ. பாரபாணி நெய் மீறோமோ, பாரபாணி நெய் வண்ணமோ. பாரபாணி நெய் மீறோமோ, பாரபாணி நெய் வண்ணமோ. நெய் சிலாக்கி துனியா செலாயா, நெய் சிலாக்கி ராஜ செலாயா. நெய் சிலாக்கி துனியா செலாயா, நெய் சிலாக்கி ராஜ செலாயா. பிட்கே பெலே நெய் மென்மோ, மேர்த்தி பெலே நெய் மென்மோ. பிட்கே பெலே நெய் மென்மோ, மேர்த்தி பெலே நெய் மென்மோ. மேந்தி பெலே நெய் மென்மோ, பேல்தி பெலே நெய் மென்மோ. மேந்தி பெலே நெய் மென்மோ, பேல்தி பெலே நெய் மென்மோ. ஏவ்தி பெலே நெய் மென்மோ, பூத்தி பெலே நெய் மென்மோ. திந்தனு கெனோட் நெய் லாகோமோ, மேரு ரனு கெனோட் நெய் லாகோமோ. திந்தனு கெனோட் நெய் லாகோமோ, மேரு ரனு கெனோட் நெய் லாகோமோ. ஏதோ போக்குறான் பாட்டமிந்தா, ஏதோ போக்குறான் டக்கமிந்தா. ஏதோ போக்குறான் பாட்டமிந்தா, ஏதோ போக்குறான் டக்கமிந்தா. ஊபால் ஊபால் தி ஊபால் சந்திரா, நெய் பூத்தி பாப் சந்திரா. ஊபால் ஊபால் தி ஊபால் சந்திரா, நெய் பூத்தி பாப் சந்திரா. நெய் சிலாக்கி துன்யா செலாயா, நெய் சிலாக்கி தேச செலாயா. வெந்தி திந்தான் தீயா பத்திக் நெய், பூரேத்தி தீயா பத்திக் நெய். வேந்தித்தி தீயா பத்திக் நெய், பூரேத்தி தீயா பத்திக் நெய். சிம்னி பாத்திக் மோம் நெய்யோட், வே ராபா வெந்து மோம் நெய்யோட். சிம்னி பாத்திக் மோம் நெய்யோட், வே ராபா வெந்து மோம் நெய்யோட். காடி செலாய்தான் நெய் சிலாக்கி, ராந்தா செலாயா நெய் சிலாக்கி. காடி செலாயா நெய் சிலாக்கி, ராந்தா செலாயா நெய் சிலாக்கி. பிஜ்லி பத்தாயா நெய் சிலாக்கி, கடச்சித் பத்தாயா நெய் சிலாக்கி. பிஜ்லி பத்தாயா நெய் சிலாக்கி, கடச்சித் பத்தாயா நெய் சிலாக்கி. நெய் சிலாக்கி துனியா செலாயா, நெய் சிலாக்கி காம் செலாயா. நெய் சிலாக்கி துனியா செலாயா, நெய் சிலாக்கி காம் செலாயா. நெய்யோட் செடக்தி கடில் செல்லமோ, நெய்யோட் கெடக்தி கடில் செல்லமோ. நெய்யோட் நீர்த்தி வாதோர்த்தி ஜா செல்லமோ. விழி தோந்தாயா நெய் சிலாக்கி, பாவ தோந்தாயா நெய் சிலாக்கி. விழி தோந்தாயா நெய் சிலாக்கி, பாவ தோந்தாயா நெய் சிலாக்கி. திர்ரேத்தோ மென்மோ நெய், கேத்தானோ மென்மோ நெய். திர்ரேத்தோ மென்மோ நெய், கேத்தானோ மென்மோ நெய். திர்ரே நெய் திந்தானு கேர்மோ, கேத்தான் நெய் மெருத் எர்மோ. திர்ரே நெய் திந்தானு கேர்மோ, கேத்தான் நெய் மெருத் எர்மோ. நெய் சிலாக்கியம் ஜீவனா செலாயா, நெய் சிலாக்கியம் காவனா செலாயா. நெய் சிலாக்கியம் ஜீவனா செலாயா, நெய் சிலாக்கியம் காவனா செலாயா. மஞ்சா ஜென்மோட் நெய் லாகோமோ, மஞ்சா சாயோட் நெய் லாகோமோ. மஞ்சா ஜென்மோட் நெய் லாகோமோ, மஞ்சா சாயோட் நெய் லாகோமோ. ரான்லே மீறோமோ நெய், கமைத்தி மீறோமோ நெய். ரான்லே மீறோமோ நெய், கமைத்தி மீறோமோ நெய். பிட்கெல்லே மீறோமோ நெய், பல்குல்லே மீறோமோ நெய். பிட்கெல்லே மீறோமோ நெய், பால்குள்ளே மீறமும் நெய் நெந்தில் தீமீறோமும் நெய் நெந்தில் பித்ராம் மீறமோ நெய் நெந்தில் தீமீறோமும் நெய் நெந்தில் பித்ராம் மீறோமும் நெய் நெய் சிலாக்கியாம் ஜீவன செலாயா நெய் சிலாக்கியாம் துனியா செலாயா அம் வாடே உதார் நெய் போர்றேல் அம் வாயே உதார் நெய் போர்றேல் அம் வாடே உதார் நெய் போர்றேல் அம் வாடே உதார் நெய் போர்றேல் அம் சர்க்கார் பக்கமோ அம் சர்க்கார் உதோமோ அம் சர்க்கார் பக்கமோ அம் சர்க்கார் உதோமோ வாடை தீடா போர்றேல் உதூர் வாடை தீடா போர்றேல் உதூர் வாடை தீடா போர்றேல் உதூர் வாய் தீடா போர்றேல் உதூர் சர்க்கார் தீடா போர்றலின் உதிக்மோ ஸ்கூல் தீ சர்க்கார் தீடா போர்றலின் ஜகாக்மோ மணம் தீ சர்க்கார் தீடா போர்றலின் உதிக்மோ ஸ்கூல் தீ சர்க்கார் தீடா போர்றலின் ஜகாக்மோ மணம் தீ தீடா நையோட் காடி செல்லாகே தீடா நையோட் மட்டேல் செல்லாகே தீடா நையோட் காடி செல்லாகே தீடா நையோட் மட்டல் செல்லாகே நெய் சிலாடாம் ஜீவனா செலாயா நெய் சிலாடாம் துனியா செலாயா நெய் சிலாக்கி மெனுங் எராயா நெய்யின் மொல்ல ஏது எராயா நெய் சிலாக்கி மெனுங் எராயா நெய்யின் மொல்ல ஏது எராயா தேச அபதுலமோ ஜாகா பதுலமொத்தோ தேச அபதுலமொத்தோ ஜாகா பதுலமொத்தோ அம் தேசத் மாட்டித்தி பொர்ரா தாப்பார் அம் தேசத் நெந்தில் தி பொர்ரா உதார் அம் தேசத் மாட்டித்தி பொர்ரா தாப்பார் அம் தேசத் நெந்தில் தி பொர்ரா உதார் பொர்ரல் தி அம் ஜீவனா மெந்தா பொர்ரல் தி அம் கவனா மெந்தா பொர்ரல் தி அம் ஜீவனா மெந்தா பொர்ரல் தி அம் கவனா மெந்தா பொர்ரா சிலாட் உண்டானுக்கு நீர் தோந்தாயா பொர்ரா சிலாட் நெஞ்சுரானுக்கு வள்ளி தோந்தாயா வேய் தோந்துமோ பொர்ரா மெந்தானுக் நெய் தோந்தமோ பொர்ரா மெந்தானுக் வேய் தோந்தமோ பொர்ரா மெந்தானுக் நெய் தோந்தமோ பொர்ரா மெந்தானுக் பூவுல்லே மீறமோ பாஸ் நெய் பிட்கல்லே மீறமோ திந்தான் நெய் பூவுல்லே மீறமோ பாஸ் நெய் பிட்கல்லே மீறமோ திந்தான் நெய் பெசில் தீபல் பேக்மோ நெய் வெர்சி புஷ்ய தீபல் பேக்மோ நெய் பெசில் தீபல் பேக்மோ நெய் வெர்சி புஷ்ய தீபல் பேக்மோ நெய் கோர செப்பாய்போட் நெய் பேக்மோ மசிந்தி செப்பாய்போட் நெய் பேக்மோ கோர செப்பாய்போட் நெய் பேக்மோ மசிந்தி செப்பாய்போட் நெய் பேக்மோ நெய் மெனோட் பாய்ச்சல் மீறமோ பாய்ச்சல் மெனோட் நெய் மீறமோ நெய் மெனோட் பாய்ச்சல் மீறமோ பாய்ச்சா மெனோட் நெய் மீறமோ ஆம் பித்ராம் மேந்தி நெய் லாகமோ ஆம் மேந்தி பட்டல்ல நெய் லாகமோ சந்துபலே நெய் லாகமோ நிண்டுபலே நெய் லாகமோ சந்துபலே நெய் லாகமோ நிண்டுபலே நெய் லாகமோ பக்கா வெந்திரா நெனோட் நெய் ராபா வெந்திரா நெனோட் நெய் பக்கா வெந்திரா நெனோட் நெய் ராபா வெந்திரா நெனோட் நெய் தெல்தி மேர்ரானு எனோட் நெய் மேந்தி மேர்ரான் எனோட் நெய் தெல்தி மேர்ரான் எனோட் நெய் மேந்தி மேர்ரான் எனோட் நெய் மாடல் செலாய்த்தான் எனோட் நெய் ஜஹாஜ் செலாய்த்தான் எனோட் நெய் மாடல் செலாய்த்தான் எனோட் நெய் ஜஹாஜ் செலாய்த்தான் எனோட் நெய் நெய்யினோ இஞ்சோத் இசாப் மேந்தா நெய்யினோ இஞ்சோத் மாங் மேந்தா நெய்யினோ இஞ்சோத் இசாப் மேந்தா நெய்யினோ இஞ்சோத் மாங் மேந்தா அக்கி நெய் சிலாக்கி ஜீவனா செலாயா அக்கி நெய் சிலாக்கி துனியா செலாயா அக்கி நெய் சிலாக்கி ஜீவனா செலாயா அக்கி நெய் சிலாக்கி துனியா செலாயா இத்தினிய
1: ரேடியோ சுன்தோ பாய் பைன்மன் மை சஃபாய் கே கரே சே ஜுஹார் आमचे बस्तर ने कई बोली मन आसे और ए बोली मन ने कहनी कविता कथा ठसा होय से ए सफाई आमचो संस्कृति ले जोड़ ली से और ए सफाई ले लोग के

0: காட்டம் தொடங்கு சந்தா நாங்களேரா
1: இங்கோ
0: தாக்கினே தாக்கினே போர் போர் தோ டக் காய வாழ்லரா
1: இங்கோ
0: காய்த்தா நா உன்னே கம்பி காடி மந்தலரா
1: இங்கோ
0: மன்னோ பாரா கே வாழலே கொத்தோ
1: இங்கோ
0: முன்னே தியாத்தா பொல்லோ இல்லரா
1: இங்கோ
0: அச்சோ தோ யானே கானே காத்துலரா
1: இங்கோ
0: அச்சோடா தோ போர் போர் தோ மொட்டோ ரீங் ஹந்தா மூடா தூங்கலரா
1: இங்கோ
0: அச்சோடா தோ ஜெக பரகான் பரகான் தோர் பைசாங் சந்தா ஹீன் தோர்லரா
1: இங்கோ
0: காய்த்தா குந்தஸ்ரா தாயிலா இல்லரா
1: இங்கோ
0: அச்சோ நிஜ ஹுல்ஸ்தோ ஓய்த்தே தசரா.

0: ஆவா கோய்த்தூர் மானை தா ரீத்தி துன் விடுச்சுன ஆயோலரா
1: இங்கோ
0: ஆயோ வாராக்கே வாழலே கொத்தோ
1: இங்கோ
0: வாஜேக் தோர் தோ பழைய கீத்தோரோ மிஞ்சோர் மாவாங் கோய்த்தோர் பொல்லோங்கல்லா புன்னோர்ரா
1: இங்கோ
0: முன்னே தோர் சயான் கோஸ் காத்தூர் மத்திய புனார் பொல்லோது மரிங்கோர்லரா
1: இங்கோ
0: விஜேக் தோ சஹார்த்தே மன்லேர் மாவாங் பொல்லோங் புன்னோ மின்தோர்ரா
1: இங்கோ
0: செடியா செடியா தப்புனா வீத்தத்துன் மரிங் நாயோலரா
1: இங்கோ
0: மாத்தாய் கீத்தே கலப்புனா பேன் ஹர்தூன் விடிச்சுனா ஆயோரா
1: இங்கோ
0: மாவா ஆங்கோஸ் தோஹ்நாத்துன் மாவி